நேரம் 5:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மீரா படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.

அடுத்து வடைமாலை படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜய ரமணி குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: மக்கள் தனில் வாழும் நாயகா போற்றி
1: போற்றி,
0: நான் மறை கொண்டாடும் உயவா போற்றி
1: போற்றி.

சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி தேனிசை. துவக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:28:30. சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1 மெகா ஹெஸ் பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர் TM சவுந்தரராஜன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள். 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், லத்தாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின் சீர்தலை, ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5 மணிக்கு அரங்கிசையில் ஹெச் விஸ்வாஸ் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், டி எம் சுதர்சன் அவர்கள்

0: மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்திரம், 7:10 இளைய பாரதம். இதில் எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டு இடம்பெறும். அக்ஷரா அசோக் அவர்கள் வயலின். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்போட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: This is Akashwani, the news read by V.C. Pramod.
4: Vartalu Chadutondi Entrapati Madhavilata Keelaka Parisramallo Bharata Purogati Antarjatiya Vanijyanni Balopetam Cheyadame Kakunda Prapanchavyaptanga Sarikotta Avakashalu Srishtistondani Pradhanamantri Narendra Modi Telipaaru. PM Mudra Yojana Dwara చిన్న తరహా పారిశ్రామికవేత్తలు ఎలాంటి హామీ లేకుండా రుణాలు పొందే అవకాశం లభించిందని కేంద్ర ఆర్థిక మంత్రి నిర్మలా సీతారామన్ చెప్పారు. నేపాల్లో సంభవించిన ఆకస్మిక వరదల్లో మరణించిన వారి సంఖ్య 1410 పెరిగింది. మరో 6145 మంది ఆచూకీ కోసం గాలింపు చర్యలు కొనసాగుతున్నాయి. ఢిల్లీలోని అరుణ్ జైట్లీ స్టేడియంలో నిన్న ఆఫ్ఘనిస్తాన్తో జరిగిన 3వది చివరి T20 క్రికెట్ మ్యాచ్లో భారత్ 127 పరుగులతో విజయం సాధించి 3-0 తేడాతో సిరీస్ను క్లీన్ స్వీప్ చేసింది. భారత్ అంతర్జాతీయంగా నమ్మకమైన సెమీకండక్టర్ తయారీ కేంద్రమని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అభివర్ణించారు. న్యూఢిల్లీలోని యశో భూమిలో నిన్న నిర్వహించిన సెమీకాన్ ఇండియా 5వ ఎడిషన్ను ప్రారంభించిన ఆయన, ప్రపంచ దేశాలు నూతన విశ్వసనీయ తయారీ కేంద్రాల కోసం చూస్తున్నాయని, ఆ అవసరాలు తీర్చడానికి భారత్ సిద్ధమవుతోందని స్పష్టం చేశారు. కీలక పరిశ్రమల్లో భారత పురోగతి అంతర్జాతీయ

0: திரையிசை பாடல்கள் கேட்டும் தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தெனாலி திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது. பாடல் பாடியவர்கள் கமல்ஹாசன், சித்ரா கிளின்டன், டொமினிக்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் கேட்கலாம் ஏழாம் அறிவு திரைப்படத்திற்காக கார்த்திக் மேகா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. பி. வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். பாடி மகிழ்ந்திடுவேன். எம். தண்டபாணி தேசிகர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் ஜீவந்திகா, ஆதிதாளம்.

நேரம் 9:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் எனி வரலட்சுமி நமோஸ்துதே. மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌரி மனோகரி ராகம், ரூபகதாளம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30 15 ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது. பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், பி. சுசீலா.

ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்ட். கேட்கலாம் வைதேகி காத்திருந்தாள். திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: நேரம் இப்பொழுது 10:46. நூறுபுள்ளி 1 FM கோல்டில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். ஒலிக்கியிருக்கும் பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியது.

ஒலித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் கேட்கலாம் இதய கோயில் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

சுகமான ராகங்களின் நிறைவான பாடல் பூவி பூச்சூடவா திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர் சித்ரா.

நேரம் 11:11. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம். சகுனி திரைப்படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ், சோனு நிகம், சைந்தவி பாடியது.

101 எஃப்எம் கோல்டில் ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைக்காலம் கேட்கலாம். தாண்டவம் திரைப்படத்திற்கான பாடல் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் ஒலிக்கியிருக்கிறது.

ஒலித்த பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் பாடியது. திரைகானத்தின் நிறைவான பாடல் துப்பாக்கி திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், பாம்பே ஜெயஸ்ரீ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும். பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959 அதிகாரம் குடிமை.
1: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்.
0: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும். பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959 அதிகாரம் குடிமை.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:01. ஆகாஷவாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மேல் இசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 இசை மலர். லத்தாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை R அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் ஹெச் விஸ்வாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், TM சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்திரா. இன்றிரவு 7:10 இளைய பாரதம். இதில் எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். அக்ஷரா அசோக் அவர்கள் வயலின். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:02. ஆகாஷவாணியின் 100.1 FM கோல்டில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திரைகானம். காலத்தால் அழியாத மனதிற்கு ஈதமான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:03:15.

காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானத்தில். ஒலிக்கேற்கும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 12:10:25. 100.1 எஃப்எம் கோளில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கேற்கும் பாடலின் படம் பாவம் மன்னிப்பு.

ஒலித்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. ஒலுக்கியிருக்கும் பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, ஏ. எம். ராஜா.

0: நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைக்கானத்தில். நிறைவான பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலிக்கிறது.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து.

தொடர்ந்து சங்கரி சங்குரு, ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் சாவேரி, தாளம் ஆதி திஸ்ரநடை.

லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வாயிலின், சேர்த்தலையார் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிருப்பமான சுவாமி ஜாவளி, ராமநாதபுரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது. ராகம் பேஹாக், தாளம் ரூபகம்.

நிறைவாக ஆண்டவன் அன்பே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சிவரஞ்சனி, தாளம் ஆதி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான

0: அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அடுத்து கேட்கலாம் மனசுக்குள் மத்தாப்பு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பி. ஜெயச்சந்திரன், சுனந்தா.

திரைக்கணத்தில் எடுத்து கேட்கலாம் சொல்ல துடிக்குது மனசு படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:52.

0: திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கிறது அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக இளையராஜா ஜானகி பாடிய பாடல்.
1: தரிசனம் கிடைக்காதா, தரிசனம் கிடைக்காதா, என் மேல் கரிசனம் கிடையாதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: தேநீர் நேரம் நிகழ்ச்சி கேட்கலாம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்கும் முன்,
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கீ பஹ்சான் ஹை பாரதிய சேனா ஜல் தல் ககன் கீ ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா பாரத் கா கௌரவ் ஹை சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: நிகல் படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருப்பது எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக.

திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. தி வேகன்சிஸ் இன்க்ளூட் 1 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆட்டோமொபைல், 3 மெக்கானிக்கல், 1 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், 2 டெக்னீஷியன்ஸ் பி டர்னர், 3 ஃபிட்டர், 1 வெல்டர், 1 மெஷினிஸ்ட், 1 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அண்ட் 1 எலக்ட்ரிஷியன். 3 குக் ஏ அண்ட் 4 ஃபயர்மேன் ஏ டெக்னிக்கல் assistant posts are in level 7, technician B posts in level 3 and other posts are in level 2. Qualifications range from first class diploma in relevant engineering discipline for technical assistance. For details, kindly do refer to the website. Online applications will be accepted only till 5th October 2026. For details, kindly look up the website at www.iprc.gov.in. Rail Land Development Authority invites applications on deputation basis from eligible officers of Central,

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 5 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் எச் விஸ்வாஸ் அவர்களின் மேண்ட்லின் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், TM சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகாகணபதிம் ரவதுமாம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கவுளை, மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் எச் விஸ்வாஸ் அவர்களின் மாண்ட்லின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், டி எம் சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என தொடங்கும் மகா வைத்தியநாதர் இயற்றியது ராகம் ஜனரஞ்சனி ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை எச் விஸ்வாஸ் அவர்களின் மேண்ட்லைன் இசை கேட்டீர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், டி எம் சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம்.

தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டும் தொடர்ந்து அக்ஷரா அசோக் அவர்களின் வயலின் இசையும் இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் விநாயக் ஓரா அவர்களின் தில்ருபா இசை இடம்பெறும். பண்டிட் தேபாஷிஷ் சக்கரவர்த்தி அவர்கள் கிட்டார், டாக்டர் என் ராஜம் அவர்கள் வயலின். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஆலப்புழா விஜயகுமார் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் ஆழப்புழா வெங்கடேசன் அவர்களின் பாட்டே இடம்பெறும். சிஆர் அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 லட்சுமி சுயம்பரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் எம்.ஆர். விஜய ராகவாச்சாரி அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் ஜி ராமநாதன் அவர்களின் சாக்ஸபோன் இசையை கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 11:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன், நடிப்பு கே ஆர் எஸ் குமார், எல் சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

அடுத்த பாடல் திருப்புகழ் தண்டையணி வெண்டயம், ராகம் சிம்மேந்திர மத்யமம், தாளம் ஆதி, கம்போசர் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்.

பமனி பமக மரே ரிசா சரிகமா பகம பசானி பமரே ரிசா ரிசானி பசானி பமனி பமரே ரி சரிகமா பகம பசானி பமரே ரிசா ரிசானி பசானி பமனி பமரே சரிகமா பதனி சரிசானி பமரே சா ரிசானி பமக மரே ரிசானி சரிசமச பமனி பசானி.

ஸ்ரீ குருபியோ நமஹ. ஐ எம் அக்ஷரா அசோக். டுடே ஐ எம் கோயிங் டு பி பிளேயிங் த வயலின். த ஃபர்ஸ்ட் சாங் ஐ வில் பிளே இஸ் தர்பார் ராகவர்ணம்.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், கோவை விமான நிலையத்தில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ள சிறப்பு சேவை முகாம் குறித்து அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி,
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. கோவை விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் கோவை விமான நிலைய இயக்குநர் திரு முகமது ஆரிஃப். அவர் பேசுகையில்,
4: Actually, in a particular airport, there are various passenger processing points. For these passenger processing points, there are certain benchmarks. Suppose that you arrived at our departure gate, D1 gate. There you have to show your boarding pass or ticket, whatever is available with you. So there is a standard timeline. The timeline is that within 20 seconds, you should be processed. That is the norms. That is the benchmark. So we will conduct audit, whether at all the touch points, are whether our performance is as per the benchmark or not, or do we need some improvement. So we will assess the passenger processing time at departure gate. After that, the passenger will come to our baggage processing area, registered baggage. There also certain timeline is specified. Then he will go to check-in counter. Check-in counter for standard processing time is 2 minutes. Suppose that it is more than 2 minutes, it means there is congestion. You have to work to ease it out. So that audit we are conducting on a regular basis, but during this campaign period, one day will be dedicated fully towards assessing our capacity, passenger processing capacity at different touch points.

0: நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு, விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த பொன்னான திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கௌண்ட்டு நீங்கள் துவக்க வேண்டும், மற்றும் இந்த இன்சூரன்ஸ் திட்டங்களில் சேர்ந்து பயனடைய வேண்டும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் தென் மாநிலங்கள் வேளாண் மற்றும் தோட்டக்கலைத் துறைகளில் மிகவும் பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றியுள்ளது என்றும், அரசு அம்மாநிலங்களுக்கு துணை நிற்கும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தாய்நாட்டிற்காக தங்களது உயிரை தியாகம் செய்த கோன்வானா பேரரசின் மகாராஜா சங்கர் ஷா மற்றும் குன்வார் ரகுநாத் ஷா ஆகியோரது நினைவு நாளையொட்டி மரியாதை செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சிலி நாட்டின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் தேங்காய் ஏற்றுமதி 4,349 கோடி ரூபாயிலிருந்து 7,038 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும், ஓராண்டில் இதன் வளர்ச்சி 62% அதிகரித்துள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் செமிகண்டக்டர் துறை குறுகிய காலத்தில் மிக விரைவான வளர்ச்சியை அடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நூற்றுக்கணக்கான கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் சிப் வடிவமைப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான தற்போதுள்ள நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய முன்மொழிந்துள்ளதாக, சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான எந்தவொரு கூட்டத்திலும் தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் பங்கேற்கவில்லை என்றும், அரசு தொடர்பான சந்தேகத்திற்குரிய தகவல்களை ஏதேனும் கண்டறிந்தால் factcheck@pib.gov.in என்ற இணையதளத்திற்கு அனுப்பி சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருப்பது திரைகானம் முதல் பாடல். பேரும் புகழும் படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விகாஸ் மெஹ்ரோத்ரா.

நினைத்தேன் வந்தாய், மறுமலர்ச்சி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து இரண்டு பாடல்கள்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில்.

0: நினைவில் என்ற நிகழ்ச்சியில் இதுவரை வேட்டைக்காரன், புதிய பார்வை, புதிய பறவை, கருப்பு பணம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं विकास मेहरोत्रा।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நேற்று இன்று நாளை அவள் ஒரு தொடர்கதை, சிரித்து வாழ வேண்டும் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:30 20:00. 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொண்டு தொடர்ந்து அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேரம் 3:40 25 இணையராகும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பண்டிட் விநாயக் வோரா அவர்களின் தில்ருபா கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அமைச்சர்களின் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு தொடர்வது. நேரம் 4:11.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம், மிஸ்ரச்சாப்பு தாளம்,

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம். ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: அம்நேயர்களை 100.1 தி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிற்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் உழைக்கிறது திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:30 40 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது நானல் திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்.